நப்போ வயிற்றம் பூர்ணம் வயிற்றமிலே அவிநாசி காசி கொண்டாம அப்பனே ராம்.